பொருக்கத்தை அங்கினாசி இங்கே பொன் பொருக்கத்தங் சுதரிஷ்ணம் இங்கே மக்கத்தன் துர்பா சுகத்தன் ஆராஸ்வரோன் சொந்தனை சியாமணிக்கோ அந்த துணி பூஜிஸ்து எப்போ பொண்ணு தனிக்காங் சம்பன் காலத்தராக்கு எஸ்து தம் துணி பூன்சாக்கு தத்து ஸ்மித்ரோலான் கொஞ்சம் பஞ்சிருங்க தம் தூக்கி சக்க தொண்டுவாக்கன் சுக்கு பிறனின் பங்காளி பாஞ்சினுங்க ஸ்துயு பொருக்கத்தங்கினா சிங்கி நீங்கள் இவக்தலிங்காங் சம்பவன் படி பரிபூர்ணம் பிரமிலோ ஜகப் சுமந்தன துர்பா சுகத்தங் ஆராஸ்வரோஞ்ச முதன் கிஸ்பென் கவலத்தான் சாந்துரா கனகுங் எங் பனுவோடு மத்தங் பொருக்கத்தங் ஸ்துயு எங்காங் சம்பவன் அஞ்சங் குயங் துமா பைங்காதி சுரோமணி கோங் அந்தவஸ் பரிபூர்ணம் Semoga kalau Wiwi Trisnawati ngaturakan juga siang dan sesarengan kita sami aturasa santi Joyo-joyo Wijayanti Widodo niri ing sambikolo Gusti Yesus sambrikai Nuwun, nuwun, matur nuwun.